அமித குணவானாம் நிருபதி தசரதன் அமலன் அயோத்தியாதிபதி தர்மாத்மா வீரன் அமர குலவரதுல்யனாம் சத்யபராக்கிரமன் அங்கஜசமன் கருணாரத்நாகரன் கௌசல்யாதேவியோடும் பர்த்ருஷு

ஜிகி ஜிகி தக்கம் தேய், ஜிகி ஜிகி தக்கம் தேய், ஜிகி ஜிகி தக்கம் தேய், ஜிகி ஜிகி தக்கம் தேய். கர்க்கிடக தேவரே, துடம் துடம் குடம் குடம்.

ஆதி சகஸ்திர நேத்திர முக விபுதேந்திரன்மாராலும் வந்தியமாயிருப்போரு நிர்மல மகுடவும் சுந்தரஜிகுரவும்.